0: பாத்திமா டி பாத்தி
1: பெண்ணாய பெட்ட புள்ளே தங்கத்தின் பணி
0: பாத்தி
1: கண்ணாடி சில்லு வெள்ளே கண்ணு குத்தலே கண்ணீரின் வெண்மை உள்ளோர் உள்ள குத்திரி

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா.
1: சின்ன பாய் ஆ சிண்டு ஓட்டுறதுக்கும்

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கோட்டுக்கூடா.
1: Bob Clearmountain meets with the attitude, funky drums from hell. Side up at the